0: மயவில் கொடி காவடி அழகு விடர்த்திய மாலத்து பூங்காவில் தும்பிக்கும் அவளுடைய பொன் மக்கள் கும்பினுண்டு. மயவில் கொடி காவடி அழகு விடர்த்திய மாலத்து பூங்காவில் தும்பிக்கும் அவளுடைய பொன் மக்கள் கும்பினுண்டு.
1: അവിടെ ഇങ്ങ് നിർത്തിയോ? ഞാൻ വിചാരിച്ചു കദളിപ്പൂൻ കൊമ്പിൽ. ആ പിന്നല്ല,
0: കദളിപ്പൂൻ കൊമ്പിലെ തേനുണ്ടോ കാട്ടുപൂക്കൾ നീച്ച തേനുണ്ടോ, കദളിപ്പൂൻ കൊമ്പിലെ തേനുണ്ടോ കാട്ടുപൂക്കൾ നീച്ച തേനുണ്ടോ. கவிலம் அவளுக்கும் குருவி பெருமோனின் குழல் தாமர பூந்தேன் மழவில் கொடி காவடி அழகு விடர்த்திய.